0: இது மொரிஷஸ் வானொலி. அன்பார்ந்த நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த இனிய வியாழக்கிழமை பகல் வணக்கம். பகல் 12:30 ஆகிவிட்டது. மொரிஷஸ் வானொலியில் வியாழக்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சி கேட்பர்கள் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

வியாழக்கிழமைக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழ் மாதத்தின் ஆவணி மாதத்தின் பத்தாம் நாள்.

ஒரு சிறிய ஓய்வு, ஒரு சூடான தேநீர், கொஞ்சம் அழகான நினைவுகள் இந்த மத்திய வெளியை இன்னும் அழகாக இதைவிட வேறு என்ன வேண்டும்? ஆம், இதோ முதலில் வருவது இசைக்குள் சிற்றா அவர்கள் குரலில் வரும் யானை முகத்தோனே போற்றும் இந்த பாடல்.

சூரியனின் ஒளி போல உங்கள் உழைப்பும் குளிர்ந்த தென்றல் போல உங்கள் மனமும் இந்த மத்திய வேளையில் பிரகாசிக்கட்டும். இதோ வரும் அடுத்த

0: வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. இன்றைய குறப்பா ஒப்புரவு அறிதல் அதிகாரம் 22 என்பது உலக நடைமுறையை அறிந்து சமூகத்தோடு இணங்கி பிறருக்கு உதவி வாழும் உன்னத பண்பை குறிக்கிறது. ஒப்புரவு என்றால் உலகிற்கு ஒத்துப்போதல் அல்லது பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு உதவுதல் என்று பொருள். இல்லற வாழ்க்கையில் வாழ்பவர்கள் தாங்களின் செல்வத்தையும் உழைப்பையும் கொண்டு சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம் தேவத்திருவள்ளுவர் புலவர் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் 10 குறப்பாக்களில் விளக்கியுள்ளார். இதோ கேளுங்கள். பாரத்வாஜ் அவர்கள் சேமிப்பில் அமைந்துள்ள பாடலின் இசை மூலமாக இக்குறப்பாக்களை நீங்கள் கேட்கலாம். மேலும் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. ஒப்புரவு அறிதல்.
1: ஒப்புரவறிதல்.
2: கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ.
3: Le devoir ne réclame pas de récompense. Quelle récompense le monde accorde-t-il aux nuages?

0: pour l'homme généreux, la pauvreté, c'est le manque de moyens à faire du bien.
1: உறவினால் வரும் கேடை நின்னத்துருவன் விற்றுக்கொள் தக்கது உடைத்து.
0: Dit-on que la générosité entraîne la ruine. Eh ben, cette ruine mérite d'être achetée, même par la vente de soi-même.
2: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: நிகழ்ச்சியில் தொடர்கிறது. இன்றைக்கு வியாழக்கிழமை உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்ந்து 1:30 மணி வரை நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம். இதோ முதலில் வரும் இந்த பாடல், சின்ன தம்பி திரைப்படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். எமது அன்றைக்கும் இன்றைக்கும் என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் நம் திரைப்படங்களில் மிகச்சிறந்த ஒரு தாலாட்டு பாடல்களில் ஒன்றாகும். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் கவிஞர் வாலி வரிகளில் காலை சென்ற எஸ்பி பால சுப்பிரமணியம் அவர்கள் குரலில் இப்பாடலை உருவானது. துளியிலே ஆட வந்த என்ற பாடல்.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

படத்தில் அன்னர்களை தன் தங்கைகளுக்காக பாடும் உன்னதமான பாச பாடலாக இது சித்தரிக்க

அருமையான பாடல் பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம். ரக்ஷாபந்தன் அதாவது ராக்கி பண்டிகை என்பது ஓர் உன்னதமான இந்து பண்டிகையாகும். இது உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளில் தூய்மையான பாசத்தையும் பாதுகாப்பையும் கொண்டாடும் ஒரு சிறந்த பண்டிகையாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமி திதியன்று இப்பண்டிகை நாடு முழுவதும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நாம் அடுத்து வரும் பாடலை கேட்போமா? பாசக்கிளிகள் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல்.

அம்மாவின் மடியில் கிடைக்கும் அதே பாதுகாப்பே உன் அரவணைப்புன் நான் தினமும் உணர்கிறேன் என் அன்பான அண்ணனுக்கு ரக்ஷபந்தன் இதோ.

மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை கேட்டு கேட்டு மகிழ்வடையுங்கள். தொடர்ந்து 1:30 வரை இன்னும் சில இனிய பாடல்களை, இனி சுவை தரும் பாடல்களை, இனி செய்திரை இடங்கள், இரத்த பண்டங்கள் மட்டுமே சகோதரர்கள் அல்ல, ஆபத்தில்தான் ஆபத்தில் தோல் கொடுக்கும் நல்ல உள்ளங்களும் சகோதரர்கள்தான். மனதால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். இது வருவது பாசமலர் படத்தில் வந்துள்ள பழமை வாய்ந்த ஒரு பாடல். ஆம், அண்மையில் பாடப்பட்ட ஒரு உன்னதமான பாடல், சிறந்ததொரு பாடல் இது. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறார்.

வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நான் இருக்கிறேன் எங்கள் தங்கை என்று தோல் கொடுக்கும் அண்ணனின் பாசத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை.

கவலைகள் வரும்போது பகிர்ந்து கொள்ளவும், சந்தோஷங்கள் வரும்போது அதை இரட்டி பார்க்கவும். கடவுள் நமக்கு தந்த ஆகச் சிறந்த வரம் சொந்தங்கள்.

0: ஆமங்கியரே, இந்த மத்திய பொழுதினில் உங்களுக்கு மிகச்சிறந்த பொழுதாக அமைய எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

2000 ஆண்டு இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். கர்நாடக இசையும் நவீன இசையும் கலந்த ஒரு மிக அருமையான காதல் மற்றும் மெல்லிசை பாடலாகும். இசைப்பு அரகுமான் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள பாடல். கவியரசு வைரமுத்து வரிகளில் இசைக்குள் சித்ரா குரலில் வரும் பாடல் இது.

மிருதி பாடல் இது. உங்கள் இன்றைய இரவு நிகழ்ச்சி, அதாவது சரியாக இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum. Game to Mauritius.
3: Namaskar.
4: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 ஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்னிசை பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதன் முதலாக அம்மனை போற்றும் பாடலை கேட்போமாக.

ஆம் வானொலி அன்பர்களே, இந்த பௌர்ணமி என்னும் திருநன்னாளில் இந்த அம்மனின் பாடலை கேட்பது அரிது அல்லவா? அடுத்து வருவது என்எஸ்ஐ பாடல்கள். யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. பூவே பூவே என்னும் பாடல்.

வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக புலகோஷ் ஊரில் வசிக்கும் அத்தே சகோஜ் மற்றும் முனியன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, கல்வனின் காதலி என்னும் படத்திலிருந்து வந்துள்ள ஏனோ கண்கள், இதோ கண்களை போற்றும் பாடல்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகற்றே நாங்கள் வேற மாறி என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.